0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ.
2: Your love is all over my body. Your love knows no amount of money. Your love is all over my body.

0: யார் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ யும் ஏக்ரே வேர் குவாரோ
0: அலிஷானி வியூ குவாரோ
1: மேப்பாச்சோ இடியுனோ ஆர் ரேடியோ